வித்வான் எம் டி ராஜகேசரி ஆன் த கன்ஜரர் பி என் சந்திரமௌலி. டு பிகின் வித் கம் கணபதே, செட் டு ஹம்சத்வனி ராக, த்ரிஷ்ர நடி ஆதிதாள, ரிட்டன் பை முத்தையா பாகவதர்.

0: இப்பொழுது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கியுள்ள ஜலதரங்க இசை கேட்கலாம். எவரி போதன ஆபோகிராக வர்ணம் ஆதி தாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.
1: Listen to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. He begins his concert with Evari Bodhana, a varnam in Rag Abogi set to Adithal, a composition by Patnam Subramania Iyer.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.

0: சோபில்லு சப்தஸ்வர தியாகராஜர் கீர்த்தனை ஜெகன்மோகினி ராகம் ரூபகதாளம்.
1: சோபில்லு என் ராக் ஜெகன்மோகினி செட்டு ரூபகத்தால் A composition by Thyagaraja.

0: ஆனையம்பட்டி கணேசன் அவர்கள் இனி வழங்கியிருப்பது தியாகராஜர் கீர்த்தனை ஒர ஜூப்பு, கன்னட கவுள ராகம் ஆதி தாளம்.
1: He now presents ஒர ஜூப்பு in ராக் கன்னட கவுள செட்டு ஆதி தாள், a composition by தியாகராஜா.

0: சதானந்த தாண்டவம் பகுதாரி ராகத்தில் அச்சுததாசர் இயற்றியது ஆதிதாளம்.
1: சதானந்த தாண்டவம் இன் ராக் பகுதாரி செட் டு ஆதிதாள், a composition by அச்சுததாசர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வாயலின் கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். பண்டூர் ஈதி கோலு, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹம்சநாதம் ஆதி தாளம்.
1: திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஜலதரங்கம் ரிசைட்டல் பை ஆனையாம்பட்டி எஸ் கணேசன். He is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the mridangam by K.V. Prasad. Continuing the concert, now listen to Banturiti Kolu in Rag Hamsanadam set to Aditaal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக மானச சஞ்சரரே சாமாராகத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது ஆதிதாளம்.
1: ஆணையம்பட்டி எஸ் கணேசன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் மானச சஞ்சரரே இன் ராக் சாமா செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை சதாசிவ பிரம்மேந்திரர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கிய ஜலதரங்க இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: You are listening to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. The accompanying artists were M.A. Krishnaswamy on the violin, K.V. Prasad on the mridangam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: புரோச்சே வாரெவரே ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதளம் தியாகராஜசுவாமி கிருதி.
1: நவ் லிசன் டு அ காம்போசிஷன் ஆஃப் தியாகராஜசுவாமி புரோச்சே வாரெவரே இன் ராக் ஸ்ரீரஞ்சனி செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக. குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக பேசும் தெய்வம் நாகவல்லி ராகம், குரு சுரஜானந்தா பாடல், ரூபகத்தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Kunnakudi M. Balamurli Krishna. He is accompanied on the violin by R. Rahul and on the mridangam by Thanjavur R. Ramdas. To begin with, Pesum Deivam, a composition of Guru Surajananda, Indarag Nagavalli, said to Rupakathal.

0: அடுத்து பிலகரி ராகத்தில் ஸ்மரசதா மானச சுவாதி திருநாள் சாகித்யம் ஆதிதாளம்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ கம்போசிஷன் இன் த ராக் நாகவல்லி. நவ் ஸ்மரசதா மானச எ காம்போசிஷன் ஆஃப் சுவாதி திருநாள் இன் த ராக் பிலகரி செட் டு ஆதிதாள்.

0: குன்னக்குடியம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக வராளி ராகத்தில் மாமவ மீனாட்சி, முத்துசாமி தீட்சிதர் கிருதி, மிஸ்டர் சாப்பு தாளம்.
1: அண்ட் ராகம் 24/70 THZ. யூ ஆர் லிஸ்னிங் டு எ வோக்கல் ரிசைட்டல் பை குன்னக்குடியம் பாலமுரளி கிருஷ்ணா. ஹி இஸ் அக்காம்பனிட் ஆன் த வயலின் பை ஆர் ராகுல் அண்ட் ஆன் த மிருதங்கம் பை தஞ்சாவூர் ஆர் ராமதாஸ். டு கன்க்ளூட் திஸ் கான்சர்ட், மாமவ மீனாட்சி, எ கிருதி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர், இந்திராக் வராளி, செட் டு மிஸ்டர் சாப்புதாள்.

0: இதுவரை குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராம்தாஸ் அவர்கள் மிருதங்கம். சென்னை வானொலியின் படைப்பில் ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. எந்நேரமும் இந்திய இசை
1: அண்ட் ராகம் 24/7 டிடிஹெச். யூ ஜஸ்ட் ஹர்ட் எ வோக்கல் ரிசைட்டல் பை குன்னக்குடி எம் பாலமுரளி கிருஷ்ணா. He was accompanied on the violin by R. Rahul and on the mridangam by Thanjavur R. Ramdas. This program was contributed by All India Radio Chennai for Raham 24/7 DTH. It's anytime, Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை உமா அண்ட் ராதிகா. தே ஆர் அக்கம்பனிட் பை ஸ்ரீ டி கே பத்மநாபன் ஆன் த வயலின் and Nellai Shri A. Balaji on the mridangam. Nigashil mudalil Nannu Brova Tyagarajar Kirtanai Abogi Ragam Adi Thalam. The concert begins with Nannu Brova, composed by Saint Tyagaraja in rag Abogi, set to Thal Adi.

இனி சுஜன ஜீவன தியாகராஜர் கீர்த்தனை கமாஸ் ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு சுஜன ஜீவன கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் கமாஸ் செட் டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை உமா அண்ட் ராதிகா. தே ஆர் அக்கம்பனிட் பை ஸ்ரீ டி கே பத்மநாபன் ஆன் த வயலின் அண்ட் நெல்லை ஸ்ரீ ஏ பாலாஜி ஆன் த மிருதங்கம். இனி மரிவேரே, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், ஷண்முக பிரியா ராகம் ஆதிதாளம். அண்ட் நவ் ஹியர்ஸ் மரிவேரே, கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் ஷண்முக பிரியா செட்டுதாள் ஆதி.

நேயர்கள் இதுவரை கேட்டது உமார் ராதிகா ஆகியோரின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் டியூட் ரிசைட்டல் பை உமா அண்ட் ராதிகா. தே வர் அக்கம்பனிட் பை ஸ்ரீ டி கே பத்மநாபன் ஆன் த வயலின் அண்ட் நெல்லை ஸ்ரீ ஏ பாலாஜி ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.